0: சூப்பர் மச்சி.
1: தங்காச்சே தங்காச்சே, எங்க வீட்டு தங்க திரையவும் கையில தந்தாச்சே.
0: சூப்பர் மச்சே.

0: தந்தாச்சே
1: சூப்பர் மச்சி
0: தந்தாச்சே தந்தாச்சே எங்க வீட்டு தங்கத்திலே உன் கையில தந்தாச்சே
1: சூப்பர் மச்சி.